0: கடவுளாக்கு அவர் உண்மை தலைவர் அட்டமானே ஒற்றுமை தகவலாக வந்தது தலைமைக்கு அடுக்கமாச்சியாயும்
1: Tam nat sawi gi sarte wut pi walela ye te kanga artik payment tami tat ta topic ko yan nami amatik bawti pagi.